ஹலோ ஹலோ ஹலோ கொக்குரு தோதி ஜோராப்பா நாய் தங்கா சாபத்தோம் தோதி பாப்பாக்கே கொக்கு பைக்கிறேன் ஹலோ ஹலோ கொரங்கனாலியா தாமி பாகிஜி தோதி பாட்பாக்கே கொக்கு பைக்கிறேன் தோதி பாய்த்தா பைசிங் ஹலோ ஹலோ சாபத்தம்பானி கக்துக ஹலோ கொரங்கனாலியானினி ஹலோ